ரங்கானேக் கோபால் தாமோதர் தீன் தயால தகுப்பந்தன பூர்ண கிருபால சிமர் சிமர் நாம் பாருங்கார நானக ஜீக இஹ அதார உத்தம சுரோக சாது.